0: அமெரிக்கா எக்ஸாத் ஜனபதி எக்ஸாத் ராஜதானிய இத்தாலியா ஆஸ்திரேலியாவ நவசீலாந்தி சிங்கப்பூர்வ வகை ரட்டவல் தா ஹத்தகட்டமே ஆவன அப்பே அலுமேக்ஸ்
1: அலுமினியம் ஓன தரம் அலுமேக்ஸ் நாம் இஸ் தரம்
2: லீசிங் பொலி அடு காலி ஐ தாமத் வாஹனியக் கண்ணி நத்தி எல்பி லீசிங் வித்திங் லியாபதின்சி கல்ல நுகல ஓனேம வாஹனியகட வெட்டிம லீசிங் முதல அடும பொலியட தன் மாம தன்ன 0112200
3: அசீமாந்திக அவகாசேக அபூர்வத்வ அத்திதின்ன ஸ்ரீ லங்காவே அனர்கதம நிமாவே விசாலதம பிரமாணே போசிலின் டைல் எகதுவ Majestica, Lanka Tiles.
4: Big, big dinumai, bonanza, bonanza.
5: Satipata scooter, dinapata smartphone, big racer ho, big lighter wala ati escort dunk here. Visit tunai 43ට දැන්ම SMS කර. දවටනේ ළඟ තබා ගන්න.
6: David Peris Automobiles within GWM Hybrid Ha, Plug-in Hybrid SUV Madili Rasak, Haval H6, Haval GT, Tank 300 Ha, Tank 500 Ratha, then Union Place GWM Experience Center within. Adama Obe Test Drive Ekaven Karwa Ganna. Amathanna 0111 888 666.
7: නිවසට අවශ්‍ය හැමදේම 60%ක් දක්වා ඩිස්කවුන්ට් එක හොඳම බ්‍රෑන්ඩ්ස් වලින් අරගන්න. ජූලි 31 දක්වා පමණයි. සිංගල් බිග් බොනන්සා මිඩ්යා ෂොපින් ෆෙස්ටිවල්.
8: ඔබට අවශ්‍යම මොහොතේදී විශේෂඥ තාක්ෂණික සහාය සමගින් ගමන බ්‍රේක් නොකර යන්න. LOLC General Insurance We Help.